0: வருஷம் ஆடுங்க ஆனா உயிர் நாட்டுக்கு ஆடு உயிர் நாட்டுக்கு
1: ஜிஜாரியா உங்க பையாயா வேலி முத்துக்கோ ஜிஜாரியா உங்க பையாயா வேலி முத்துக்கோ ஜிஜாரியா உங்க பையாயா